கத்திரிக்கிட்டு தின் தின் தின் தான் திங்கன்னு திம்மக்கு திட்டத்த திம்மக்கு திட்டத்த தான் கிட்ட தான் கிட்ட தான் கிட்ட திண்ணைக்கு திட்டத்த தான் தான்